விசதால அதி நப்புரு சாத்து லே உர நான் நப்புரு சாத்து விசதால அதி நப்புரு சாத்து லே உர நான் நப்புரு சாத்து நோயே குத் லெட போக்கரனா கம்ம கட்ட நதி நப்புரு சாத்து நோயே குத் லெட போக்கரனா கம்ம கட்ட நதி